தவா பாத்துன்னட்ட கூடு பிர்லை சாகும் கானாத்தது மொட்ட ஹிக்மத்தின் ஆகதர்லை ஆடுரானாத்துகு ஜிவலாவுன் அசி மோர் தாத்தித்க சீவர்